ஓம்கார், இந்த ஓம்கார், இந்த ஓம்கார் ஹேவ் நோ ஷேடோ. இஃப் யூ சி தி ஷேடோ, தென் ஃப்ரம் ஹூம் இஸ் தி ஷேடோ? தேர்ஃபோர் இட் இஸ் எ நோ ஷேடோ. ஸோ ஓம்கார் ஹேவ் நோ, நஹி சாயா நஹி தூப் ஹே நைதர் தி சன், நோ லைட், பிகாஸ் லைட் ஷுட் பி ஃப்ரம் சம்வன். ஸோ தட் இஸ் எ நிராகார். ஸோ நைதர் த ஷேடோ, நைதர் சன் லைட். ஓம்கார நபரூப சதாஹி, அண்ட் ஓம்கார நபரூப சதாஹி. நப இஸ் த ஸ்காய், தட் இஸ் த ஓம் ஆல் த டைம்ஸ் ஆன்லி, எ வெரி கிளியர் ஸ்காய ஆன்லி, நோ ஆப்ஸிகல், தேர் இஸ் நோ எனி, ஈவன் த கிளவுட்ஸ் ஆர் நத்திங், pure pure nabarupa, that's called nabarupa. What is your form? What is your atma? My atma is in nabarupa, just like all. And where will you, how big are you, what is your color? Go into the nabha and you will see endless and endless this atma. Rosumis, understand? No. Who did not understand? What is a nabha? Sky. Empty sky, everything. That is thy atma, thyself. That is the om. Om kara nabha roopa sadahi hai nira dharire. That one, Om, is not based on anything. It is not that we are sitting on the earth. But Omkar has no any base. It is everywhere, equal and same. All is existing in that, but he is in no one's. So it is with all and no one is all. Om, Om, Om. Omkar கி திரிகுண மாயா, ஓம்கார் கி திரிகுண மாயா. தேர் இஸ் த்ரீ குணாஸ், விச் ஒன்? சத்வ, ராஜஸ் அண்ட் தாமஸ். ஸோ ஓம்கார் கி திரிகுண மாயா, திஸ் இஸ் எ மாயா ஆஃப் த ஓம்காரா. Because in this, everything is happening. So, but also is a, you cannot touch, you cannot hold, you cannot. So, sattva, rajas and tamas. This all entering in our body, then you will see how, what it is happening. Omkar mein jeev rahe sab, ஓம்கார, ஓம்கார மே ஜீவ ரஹே சப தேஹ தாரிரே. இன் தட் ஓம்கார லிவிங் ஆல் த சால், ஆல் ஜீவாஸ் அண்ட் ஆல் ஹூ ஹேவ் பாடி, தே ஆர் இன் த ஓம். ஈவினிங் வி வில் டூ கண்டினியூலி, ஓகே? ஸோ again come to the Brahmari. How many times? 15. Okay, without movements, no movements. Deep inhale, not moving.